விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர்கள் இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3mdr.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேரலை வரவேற்பது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாத்திய இசை, இலத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல் நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

0: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
1: 3MDR sponsor.
2: மெல்பர்ன் பிரம்மகுமாரி ஆசிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை கேட்கலாம்.

0: ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் நிகழ்ச்சியில் விசேடமாக பார்க்க இருப்பது என்னவென்றால், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகத்தின் முக்கியத்துவம், அதன் பலன் என்ன, அத்துடன் யோகத்தை நாங்கள் எவ்வாறு செய்வது போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்று பார்ப்போம். யோகத்தை பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இந்த உடல் மூலமாக செய்கின்ற யோகமாகும், அதாவது அதை யோகாசனம் என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் மூச்சு பயிற்சி என்று கூட சொல்வார்கள். இது ஒரு வகையான யோகம். இரண்டாவது தான் ராஜயோகம். ராஜயோகம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய மனதாலும் புத்தியாலும் செய்கின்ற யோகமாகும். வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், செழிப்பு போன்றன ஏற்படுவதற்கு இந்த யோகமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. பொதுவாக ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது உடற்பயிற்சியிலும் உணவு பழக்கத்திலும் நாங்கள் அதிகளவு கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் அது மட்டும் ஆரோக்கியத்துக்கு போதாது. ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம் போன்ற பல உள்ளன. எனவே ராஜயோகத்தின் மூலமாக முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை எங்களால் பெற முடியும். அதாவது எங்களுடைய மனது எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அப்பொழுது அது உடலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்கின்றது. இன்றைய உலக வாழ்க்கையில் புவி வெப்பமயமாகுதல், அரசியல் மாற்றங்கள், பொருளாதார சுமைகள், இயற்கை சீற்றங்கள் போன்ற பல காரணங்களால் வாழ்க்கையில் மன அழுத்தத்துக்கு மக்கள் உள்ளாகுகின்றார்கள். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கு யோகம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. இதனால் தான் விசேடமாக யோகத்துக்காக ஒரு சர்வதேச தினத்தை ஒதுக்கியுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பானது கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜயோகத்தை கற்பித்து வருகின்றார்கள். ராஜயோகத்தை சமுதாய மேம்பாட்டுக்காக இலவசமாக, லாப நோக்கமின்றி, எந்த விதமான மத சார்பும் இல்லாமல் கற்பித்து வருகின்றார்கள். இன்றைய உலகில் மக்கள் பலர் அதிகளவு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். அதாவது அவர்கள் இந்த உலக வாழ்க்கையே வெறுக்கின்றார்கள். பிறவாமை வேண்டும் அல்லது மோட்சம் வேண்டும், இந்த பிறவியே வேண்டாம் என்று கூட சிலர் கூறுகின்றார்கள். நாம் இந்த நிகழ்காலத்தை மட்டுமே பார்ப்பதால் நாங்கள் அதிகளவு பிரச்சனைகளை, எதிர்மறையான பல விஷயங்களை பார்க்கின்றோம். அதனால் இவ்வாறான கேள்விகள் எழுகின்றன. ஆனால் நிகழ்காலம் மட்டுமல்லாமல் இறந்த காலம், எதிர்காலம் போன்றனவும் இருக்கின்றன. ராஜயோகம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் முழு வாழ்க்கை சக்கரத்தையும் அறிந்து கொள்கின்றோம். இந்த முழு வாழ்க்கை சக்கரத்தையும் அறிந்து கொள்வதால் நாங்கள் மன அழுத்தத்திலிருந்து விலகி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை அடையலாம். ராஜயோகத்தின் மூலமாக ஆத்மா, பரமாத்மா, இந்த உலக நாடகம் பற்றி விபரமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். அதாவது முதலாவது நாங்கள் நாடக சக்கரத்தை, இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுவாக ஒரு வருடத்தில் பல பருவ காலங்கள் வருவதுண்டு. ஒரு நாளுக்கு 24 மணித்தியாலங்கள் உள்ளன. அதில் இரவு பகல் மாறி மாறி வருகின்றது. பகல் மாறி இரவாக மாறுகின்றது, பிறகு இரவு பகலாக மாறுகின்றது. இது ஒரு சக்கரம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல மனித வாழ்க்கையும் கூட ஒரு சக்கரமாகும். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் கலியுகம் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே கலியுகம் என்றால் காரிருள் சூழ்ந்த ஒரு உலகமாகும், அறியாமை என்ற உலகமாகும். இதில் அதிகளவு துன்பமே நிலவுகின்றது. ஆனால் இந்த கலியுகமானது தொடர்ச்சியாக இருப்பது அல்ல. பருவ காலம் மாறுவதைப் போல பல யுகங்கள் மாறுகின்றன. மொத்தமாக 4 யுகங்கள் காணப்படுகின்றன. இந்த யுகங்களில் கடைசி யுகமே கலியுகம் ஆகும். இந்த கலியுகத்தை மட்டும் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் விரக்தி, சுமை போன்றன ஏற்படுகின்றன. ஆனால் இந்த வாழ்க்கையின் முழு சக்கரத்தையும் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுமை நீங்கி எங்களுடைய வாழ்வானது சந்தோஷமாக மாறும். எனவே 4 யுகங்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது யுகமானது சத்திய யுகம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை தங்க யுகம் என்று கூட சொல்லலாம், கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள். அங்கே மனிதர்கள் அனைவரும் சகல குணங்களும் படைத்து சம்பூர்ணமாக தூய்மையான, ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த உலகமானது சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினியால் ஆட்சி செய்யப்பட்டது. அங்கே இயற்கை மிக அழகாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் மிக தூய்மையாகவும் இருந்தன. அங்கே ஆரம்பத்தில் பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள் எதுவுமே இருக்கவில்லை. பிறகு இரண்டாவது யுகமும் கூட அதே போல சந்தோஷம் மிக்கதாக இருந்தது. அதை வந்து திரேதா யுகம் என்று அழைப்பார்கள். அதை வெள்ளி யுகம் என்று கூட அழைக்கலாம். இந்த இரண்டு யுகங்களும் முற்றிலும் விகாரங்கள் அற்ற உலகமாகும், சம்பூர்ணமாக குணங்களால் நிறைந்த மனிதர்கள் வாழ்ந்த யுகமாக இருந்தன. அதே போல் மூன்றாவது யுகத்தில் சில மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது தூய்மையாக இருந்த மனிதர்கள் தூய்மை அற்றவர்களாக படிப்படியாக மாறுகின்றார்கள். அதாவது அவர்களுடைய சிந்தனையில் என்னுடையது நான் என்ற உணர்வு, ஆணவம், சரீர உணர்வு அதிகரிப்பதால் சிறிதளவு துன்பத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் நோய்கள் வர ஆரம்பிக்கின்றன. பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது மனிதன் கடவுளை தேடி அலைகின்றார். கடவுளை தேடும் பொழுது பல மதங்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த மூன்றாவது யுகத்தில் இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம், முஸ்லிம், சன்னியாசி தர்மம் போன்ற பல சமயங்கள் உருவாக்கப்படுகின்றன. இறுதியாக கலியுகம் வருகின்றது. இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மதத்திலும் பல கிளைகள் இருக்கின்றன. இன்று உலகில் ஆயிரக்கணக்கான மதங்களும் ஆயிரக்கணக்கான மொழிகளும் பல நாடுகளும் இருக்கின்றன. விஞ்ஞானத்தின்படி ஆரம்பத்தில் கூறினார்கள், இந்த உலகம் ஒரே கண்டமாகத்தான் இருந்தது. பிறகு பல இயற்கை அனர்த்தத்தால் பல கண்டங்களாக பிரிந்து இன்று 5 கண்டங்களாக பல நாடுகளாக பிரிந்து காணப்படுகின்றன. இவ்வாறு நாங்கள் 4 யுகங்களாக பிறவிகளை எடுத்து வந்தோம். இறுதியில் நாங்கள் கலியுகத்தின் இறுதியில் இருக்கின்றோம். இப்பொழுது கலியுகத்தின் இறுதியில் கடவுள் அவதரித்து இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். கடவுளானவர் எமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார். ராஜயோகத்தின்படி நாங்கள் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் இந்த சரீரம் அல்ல. இந்த உலகில் இருக்கின்ற எதுவுமே எனக்கு சொந்தமானதும் கிடையாது. நான் ஓர் உயிர் மாத்திரமே. இந்த உயிராகிய நான் ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றேன். எனக்கு எப்பொழுதும் அழிவு கிடையாது. அதே போல என்னுடைய தந்தையாக பரமாத்மா இருக்கின்றார். இவ்வாறு இந்த உடலுக்கு தாய் தந்தை இருக்கின்றார்களோ அதே போல் ஆத்மாவாகிய எனக்கு தந்தையாக இருப்பவர் பரமாத்மா ஆவார். பரமாத்மாவை ஒவ்வொரு மதத்திலும் பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றார்கள். ராஜயோகத்தின்படி பரமாத்மா ஒருவரே இருக்கின்றார். எனவே இந்த முழு உலகமும் ஒரு குடும்பமாகும். ஒரே ஒரு தாய் தந்தை, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். இதை நாங்கள் புரிந்து கொண்டால் உலகில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காணலாம். மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதையே ராஜயோகம் கூறுகின்றது. எனவே இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் அதை பயிற்சி செய்யலாம், அதன் நன்மைகள் என்ன? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மறந்து விட்டோம். அதை மீண்டும் நினைவூட்டுவதற்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வது மிக அவசியமாக இருக்கின்றது. ராஜயோகத்தை பயிற்சி செய்வதற்கு நாங்கள் யார் என்று அறிந்து கொள்வதும், நான் யாருக்கு சொந்தமானவன் என்று அறிந்து கொள்வதும் மிக முக்கியமாகும். அதே நேரத்தில் இந்த உலக நாடகமானது இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது. இந்த கலியுகமானது மிக விரைவில் விநாசம் அடைய போகின்றது. மீண்டும் இந்த கால சக்கரத்தின் அடிப்படையில் சத்திய யுகமானது இந்த உலகில் மலரப்போகின்றது. இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ என்று சொல்லும் பொழுது மிக உயர்ந்தவர், அதாவது பரமாத்மா. யோகம் என்று சொல்வது தொடர்பு, இல்லாவிட்டால் சம்பந்தம் என்று சொல்லப்படும். பரமாத்மாவுடன் ஒரு சம்பந்தத்தை எங்களுடைய மனதாலும் புத்தியாலும் கொண்டிருப்பதால் நாம் இழந்த சக்திகளை மீண்டும் பெறுகின்றோம். மீண்டும் நற்குணங்களால் நிறைகின்றோம். நற்குணங்களால் நாங்கள் நிறைகின்றோம். எமக்குள் இருக்கின்ற தீய பழக்கங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. ராஜயோகம் என்பது ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்று கூட கூறலாம். இதன் மூலமாக நாங்கள் அதிகளவு சக்தியை நாங்கள் தினமும் பெறுகின்றோம். இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனையின் மூலமாக சுய மாற்றம் இடம்பெறுகின்றது. அதாவது எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றேன். அதன் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றேன். அதாவது என்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள், மனோபாவம், பார்வை, விழிப்புணர்வு எவ்வாறு இருக்கின்றதோ அந்த அதிர்வலைகளை தான் இந்த உலகத்துக்கு நான் பரப்புகின்றேன். உதாரணமாக, நான் அன்பான எண்ணங்களை மனோபாவத்தை கொண்டிருக்கும் பொழுது இந்த சூழலுக்கு அன்பை பரப்புகின்றேன். எனவே சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை மேற்கொள்ளலாம். இதுதான் ராஜயோகத்தின் அடிப்படையாகும். எனவே நாம் இதை தினமும் பயிற்சி செய்வோம். அப்பொழுது அது இயல்பாக மாறிவிடும். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் பல எதிர்மறையான சூழல்கள் நிலவுகின்றன. அதை பார்க்கும் பொழுது நாங்களும் கூட அதற்குள் அகப்பட்டு விடுகின்றோம். ஒரு தவறான சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சம்பவமானது என்னை தாக்கக்கூடும். ஆனால் இந்த ராஜயோகத்தை செய்யும் பொழுது பாதகமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட்டு ஒரு பற்றற்ற பார்வையாளராக அந்த காட்சிகளை என்னால் காணக்கூடியதாக இருக்கும். எனவே நிகழ்காலத்தில் உள்ள இந்த பழைய உலகத்தை, அதாவது இந்த கலியுகத்தை மட்டும் பார்க்காமல் நாங்கள் முழு வாழ்க்கை சக்கரத்தையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகில் நாங்கள் காணுகின்ற எதுவும் நிலையானது அல்ல. இவை அனைத்தும் நிச்சயமாக மிக அழகாக, சக்தி மிக்கதாக, சந்தோஷமிக்க உலகமாக மாறப்போகின்றன. இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களும் நல்ல குணங்கள் படைத்த மனிதர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருப்போம். இப்பொழுது சில நிமிடங்கள் இந்த ராஜயோக தியானத்தை எவ்வாறு அனுபவம் செய்யலாம் என்று பார்ப்போம். அமைதியாக, சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் மெதுவாக வெளி சூழலிலிருந்து என்னுடைய அவதானத்தை எனக்குள் திசை திருப்புகின்றேன். என்னை சூழ நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் எனக்கு மிக தெளிவாக கேட்கின்றது, அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றிலிருந்து நான் விடுபட்டு எனக்குள் மௌனமாக செல்கின்றேன். இந்த மௌனத்தில் நான் புரிந்து கொள்கின்றேன், நான் ஒரு ஆத்மா, ஓர் ஆத்மா, ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி, நெற்றியின் இரு புருவங்களின் மத்தியில் நான் வீற்றிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நானே இந்த உடலை இயக்குகின்றேன். என் முன்னே பரமாத்மா, பரம தந்தையை நான் பார்க்கின்றேன். அவர் ஜோதி சொரூபமாக காட்சி தருகின்றார். அவரிடமிருந்து சக்திமிக்க கதிர்கள் என்னை நோக்கி வருகின்றன. பரமாத்மாவின் சக்திகளாலும் குணங்களாலும் நான் நிரப்பப்படுகின்றேன். அவர் கொடுக்கின்ற ராஜயோகத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். அவருடைய சக்தி மூலமாக இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களுக்கும் முகம் கொடுக்கின்றேன். எதிர்மறையானவற்றிலிருந்து ஆக்கப்பூர்வமானதை மட்டுமே நான் பார்க்கின்றேன். வீணானதை சக்தி மிக்கதாக மாற்றுகின்றேன். பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் அதற்கான தீர்வை நான் காண்கின்றேன். எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அது உலகத்தையும் தாக்குகின்றது என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். என்னுடைய எதிர்மறையான வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஆக்கப்பூர்வமான சக்திமிக்க எண்ணங்களை நான் உருவாக்குகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும், ஜீவராசிகளுக்கும், இயற்கைக்கும், நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் வழங்குகின்றேன். ஓம் சாந்தி. இவ்வாறு தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சி செய்து பாருங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்லாது உங்களை சூழ உள்ள பலருக்கும், இந்த முழு உலகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711565 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன். ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஆயிரம் வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மனங்கவரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன் பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 258 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 0398-0335-3. 0398-0335-3. ரஞ்சனா ஃபேஷன்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
5: மெல்பர்ன் கார்லன்ஸ், உங்கள் சகல விதமான வைபவங்களுக்கும் தேவையான மாலைகள், பூச்செண்டுகள் மற்றும் புத்தம் புதிய பூக்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டியவர்கள் மெல்பர்ன் கார்லன்ஸ். மேலதிக விவரங்களுக்கு கதிர் சக 61403651262, மொபைல் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். facebook.com/MelbourneGarlands. சகல விதமான பூ மாலை தேவைகளுக்கும் மெல்பர்ன் கார்லன்ஸ்.
4: ஸ்பான்சரிங் 3MTR.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பேர்னிலிருந்து 97.3 எஃப்எம் அலைவரிசை ஊடாகவும் சங்கநாதம் .net.au இணையத்தின் மூலமும் விக்டோரியா தமிழ் கலாச்சாரக் கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேயர்களே, இவ்வாறு செய்தி தொகுப்பு தொகுத்து வழங்குவது KS பைரவன். முதலில் பிரதான செய்திகள். யாழில் அர்ச்சுனாவின் உருவப் பதாகைக்கு செருப்பு மாலை. செம்மனியில் மேலும் 7 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். சுரேசலாவின் உடல்நிலை அதிர்ச்சி தகவல். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்துக்கு இலங்கை வரவேற்பு. மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை அதிகரித்த ஆஸ்திரேலியா. எரி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் உருவப் பதாகை காட்சியப்படுத்தப்பட்டு அந்த பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் அர்ச்சுனா அந்த பதாகையை தானே கிழித்து தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுத்தல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்னிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இடம்பெற்ற செல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு இருந்தவை தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அறிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த சமயம் காலை 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு தனது காரில் வந்த ராமநாதன் பதாகைக்கு கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார். விவசாயிகளை வாழ வைப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு ஒட்டுமொத்த விவசாயிகளையும் நட்டாற்றில் கைவிட்டு விட்டது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசு எதிர்கட்சியில் இருந்த சமயம் நாட்டு மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் சிந்திய கண்ணீரை இன்று சிந்துவதாக தெரியவில்லை. தற்சமயம் ஒட்டுமொத்த விவசாயிகளும் விதை, உரல், விவசாய ரசாயன நாசினிகள் மற்றும் உபகரணங்களின் விலையேற்றம், யானை மனித மோதல்கள், அறுவடைக்கு நிலையான விலை இல்லாமை போன்ற பன்முக பிரச்சனைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். தங்களது நகைகளை வங்கிகளில் அடகு வைத்து கடுமையான உற்பத்தி செலவுக்கு மத்தியில் விவசாய உற்பத்தி நடவடிக்கைகளை செய்து வந்த விவசாயிகளுக்கு இறுதியில் அவர்கள் எதிர்பார்க்கும் நியாயமான விற்பனை விலை கிடைக்காத அவல நிலையே இந்த அரசிலும் நீடிக்கின்றது என அவர் மேலும் குற்றம் சாட்டினார். 17,000 ரூபாவாக காணப்பட்ட ஒரு மூட்டை உரத்தை 10,200 ரூபாவுக்கு பெற்று தருவோம் என்று தற்போதைய விவசாய அமைச்சர் வாக்குறுதி அளித்தார் என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசின் அமைச்சர்கள் எதிர்கட்சியில் இருந்த சமயம் வேலைகளுக்கு சென்று அமர்ந்து கொண்டு 1 கிலோ நெல்லுக்கு 180 ரூபா உத்தரவாத விலையை பெற்றுத் தருவோம் என்று பிரஸ்தாபித்துள்ளமையும் அவர் தெரிவித்தார். மறுபுறம் யாரை மனித மோதலினால் விவசாயிகள் அறுவடைகளும் சொத்துக்களும் தொடர்ச்சியாக சேதமடைந்து வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐநாவின் பங்களிப்புடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி மற்றும் நம்பிக்கை கட்டியமைக்கும் செயற்திட்டமான லண்டன் செயற்திட்டம் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வரப்பிரசாதம் என்றும் இந்த திட்டத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலமாக காணப்படும் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான செயற்திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. சர்வதேச குடிவரவு அமைப்பு மற்றும் விவசாய கால்நடை, காணி மற்றும் பிரச்சார நீர்ப்பாசன அமைச்சு ஆகியவற்றின் கூட்டு பங்கேற்புடன் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திட்டத்தில் 24 மாத கால பகுதிக்கு இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. இதனூடாக சுமார் 1,500 குடும்பங்கள் நேரடியாகவும் 2,00,000 பேர் வரை மறைமுகமாகவும் பயனடைய உள்ளனர். காணி முரண்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் அரசுக்கும் சமூகங்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை வலுப்படுத்தல், காணி விடுவிப்பு, மேற்குடியேற்றம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை துரிதப்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட அகற்று பயணிகளின் போது புதிதாக மேலும் 7 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புகைக்குடியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த எலும்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 387 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதை குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 28 நாள் அகழ்வாய்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன் போது புதிதாக 7 மனித எலும்பு கூடுகள் தொகுதிகள் கண்டறியப்பட்டு அவை முறையாக சுத்தம் செய்யப்பட்டு அவற்றுக்கான உத்தியோகபூர்வ இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்று சிறுவர்களுடைய எலும்பு தொகுதி உட்பட 5 மனித எலும்பு தொகுதிகள் புதை குழியிலிருந்து முழுமையாக ஆழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசியல் மாற்றம் ஜனநாயகத்துக்கு நல்லது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் பிராந்திய மாநிலங்களில் உள்ள முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என திருச்சி சர்வதேச விமானத்தில் வைத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவற்றை முற்றாக அழிப்பதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசீலே சமரவீரா தெரிவித்தார். தற்போது நிலைவரும் பெய்யும் மழை காரணமாக டெங்கு நோய் மேலும் பரவாயம் காணப்படுவதால் June 15 முதல் June 20 முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மருத்துவ நிபுணர் பிரசீலா சமரவீரா ஊடகங்களிலும் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டுத் தலங்கள் என்பன பரந்த நிலப்பரப்பை கொண்டவை என்பதால் அங்கு டெங்கு கொசுக்கள் பெருகும் இடங்கள் அதிகமாக காணப்படலாம் என்று தெரிவித்தார். இதற்கமைய பாடசாலை அதிபர்கள், டெங்கு ஒழிப்பு குழுக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பாடசாலை வளாகங்களை சோதனையிட்டு டெங்கு பெருகும் இடங்களை அகற்றும் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் 43,559 நோயாளர்களும் 27 மரணங்களும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவுக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ஜனாதிபதி கோட்டா ராஜபக்சவினால் தாக்குதல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 24 தேதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தனது தரப்பு நியாயங்கள் மற்றும் சமர்ப்புகளை முன்வைத்துள்ளார். மறுபுறம் இந்த மனுவில் பெயரிடப்பட்டுள்ள பிரதிவாதிகள் தரப்பு சார்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹரப்ஸ் ஆயராகி வாதங்களை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதியினால் தாக்குதல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபசேகரா, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவின் பொது அதிகாரி மாதவ குணவர்த்தனா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். கொழும்பு ரத்மலான பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து பொருட்களை திருடிய பெண் சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட பொருட்களில் 500 கிராம் கோழிறச்சி, 250 கிராம் ஆட்டிறச்சி, வறுத்த முந்திரி, ஒரு பெயர் துளக்கும் தூரிகை மற்றும் 5,290 மதிப்புள்ள மதிய உணவு பொட்டலம் ஆகியவை அடங்கும். அவை அவரது கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் பொது போக்குவரத்து துறையை வலுப்படுத்தும் நோக்கில் 104 ஃபோட்டோன் மெட்ரோ பஸ்கள் சீனாவால் வழங்கப்பட்டுள்ளன. இதில் லங்கா மெட்ரோ ரான்சி நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அமர்ந்திருக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேசலாவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது என அவரது மனைவி மனோரி சலே தெரிவித்துள்ளார். இரத்த உறைவு காரணமாக அவரது கை கடுமையாக வீங்கியிருப்பதாகவும், இதன் காரணமாக அவரது உடலில் மேற்பகுதி சரியாக செயற்படாதால் அவர் மற்றும் படுக்கையிலேயே முடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இரத்த உறைதல் நிலையை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் அவரது வயிற்று பகுதியில் சிறப்பு ஊசிகளை செலுத்தியுள்ளார்கள். நோய்க்கான சரியான காரணம் இன்னும் வெளிப்படவில்லை என்றும், இது குறித்து விசாரிக்க ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது என்றும் மனோரி சலே தெரிவித்துள்ளார். லங்கா உப்பு நிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் ரத்நாயக்கா முதியன் சாரங்கே குணரத்னா கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இவர் மோசமான நிலை ஏற்படுவதை தடுக்க தீவிர நடவடிக்கை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டதாக அவசரமாக தெரிவித்துள்ளார். மோசமான நிலை ஏற்படுத்துவதை தடுக்க தீவிர நடவடிக்கை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல் அரசாங்கத்திற்கு பெருந்தொகை நட்டம் ஹம்பாந்தொட்டை உப்பு நிறுவனத்துக்கு முறையான கொள்முதல் செயன்முறையின்றி பொது இடர் உரைகளை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எந்தவித பாகுபாடுமின்றி நாட்டின் அனைத்து பிள்ளைகளுக்கும் புதிய உலகினுடைய வாய்ப்புகளுக்கு வழிகாட்டி அவர்களது கனவுகளை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிப்பதற்கான பின்னணியை உருவாக்கி கொடுப்பதே தற்போதைய அரசின் முதன்மை நோக்கமாகும் என பிரதமர் ஹரிணி அமர்சூர்யா தெரிவித்துள்ளார். இவ்வாறான பாடசாலைகளுக்கு விஜயம் செய்து இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் நேரடியாக சந்திக்கும் போது நாட்டின் கல்வியை உயர்மட்டத்துக்கு உயர்த்த வேண்டும் என்ற தமது அரசின் உழைப்பாட்டை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற பெருமூக்கம் தமக்கு கிடைக்கின்றது என அவர் தெரிவித்தார். இது வெறுமனே பாடத்திட்ட அபிவிருத்தி மாத்திரமல்ல, கல்வித்துறையின் மனிதவள அபிவிருத்தி உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரித்தல் என புதிய உலகுக்கு தேவையான திறன்களை பிள்ளைகளுக்கு வழங்கும் பரந்த அளவிலான ஒரு கூட்டு செயற்பாடாகும். எதிர்காலத்தில் கல்வி நடவடிக்கைகளுக்கு எளிதாக்குவதற்கு டிஜிட்டல் மயமாக்கலுடன் புதிய பாடங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதாக அமெரிக்காவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமஸ்ரீனையை மீண்டும் திறத்தல் மற்றும் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான கட்டமைப்பை உருவாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் பதட்டத்தை தணிப்பதற்கும் நீண்டகால பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும் இந்த போர் நிறுத்தம் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 நபர்களை சுங்க திணைக்களம் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கைதான 8 நபர்களில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் அடங்குகின்றனர். காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு பயணிக்கவிருந்த கப்பலில் பயணிக்கவிருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளிடமிருந்து தலா 100 கிராம் அளவிலான தங்க கட்டிகள் மீட்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் 26 பயணிகளை சுங்க திணைக்களம் அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். யாழ் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக வாயிலாளர் சந்திப்பின் போது தமிழ் படுகொலையின் சாட்சியமாக காணப்படுகின்ற செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் விவகாரங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமே நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் அதே பாடசாலை வளாகத்தில் வைத்து மற்றொரு பாடசாலை மாணவனால் பாரதூரமான முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் ஹங்க சிட்டி தொகுரு அடிக்குமாரி குடியிருப்பு வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்கமலாம் பூசிய T-56 ரக துப்பாக்கி தொடர்பான வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்காவை மீண்டும் சந்தேக நபராக பெயரிடுமாறு கல்கிசை நீதவான் காஞ்சனா எம் சில்வா உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தினால் நடைபெறப்படும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை ஆஸ்திரேலிய அரசு 2 மடங்குக்கு மேலாக உயர்த்தியுள்ளது. ஆஸ்திரேலிய அரசு சர்வதேச மாணவர்களுக்கான மாணவர் விசா கட்டணத்தை $710 $1,600 உயர்த்தியுள்ளது. கனடா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஆஸ்திரேலியாவின் விசா விண்ணப்ப கட்டணம் மிகவும் அதிகம் ஆகும். அத்துடன் ஆஸ்திரேலியாவுக்குள் விசா விண்ணப்பங்கள் இனி அனுமதிக்கப்படாது என்ற நிலைமையும் கொண்டு வரப்படுகின்றது. இதனால் விண்ணப்பத்தாளர்கள் இனி ஆஸ்திரேலியாவிலிருந்து அல்லாமல் வெளிநாட்டிலிருந்து விசா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக தற்காலிக பட்டதாரி, பார்வையாளர் மற்றும் கடல்சார் பணியாளர் விஷயங்களில் விசாக்களில் இருப்பவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிக்க இனி தகுதி பெற மாட்டார்கள் என தெரிய வருகின்றது. இத்துடன் இவ்வாறு செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மீண்டும் உங்களை வானொலிகளில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே.எஸ். பாகிரதன். நன்றி நேர்களே.
1: வணக்கம். விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்போர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 19 வெள்ளிக்கிழமை 3 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3 கட்ட அகழ்வு பணியின் 29 அகழ்வு பணிகள் வெள்ளிக்கிழமை நடைபெற்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 394 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 370 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட விசேட குழுவினர் பார்வையிட பயணித்த வேளையில் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் அகழாய்வு பணிகளை வெள்ளிக்கிழமை அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்று அனுமதித்திருந்தது. இந்நிலையில் புதைகுழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அந்த பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் வேண்டாம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு தேவையான நிதியினை எமது அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. அகழ்வின் பின்னரான அடுத்தகட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க தயாராக உள்ளோம். புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என்று நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும், அதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் நீதியமைச்சு மேற்கொள்ளும். கடந்த கால அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று எங்களுடைய அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டாது. எங்கள் அரசாங்கத்தை தமிழ் மக்கள் முழுமையாக நம்பலாம். வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு இன்றி குற்றம் செய்த அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும். அதற்காக விசாரணைகளின்றி எவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. இராணுவத்தினர் படுகொலைகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாம் இராணுவத்தினருக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் நீதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நபரொருவர் 19 நாகப்பட்டினம் கடற்கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 11 நடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்காக சென்ற வேளை காணாமல் போயிருந்தார். இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் 19 அவரது சடலம் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட எண்மரையும் சுங்க திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த நபர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் சுங்க திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்படும். கைதான எண்மரில் இலங்கை பெண்கள் 2, இந்திய ஆண்கள் 6 அடங்குகின்றனர். காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு 17 பயணிக்கவிருந்த கப்பலில் பயணிக்கவிருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளிடம் தலா 100 அளவிலான தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்கு உட்படுத்திய போது சந்தேகத்தின் அடிப்படையில் மேலும் 26 பயணிகளை சுங்கத்திணைக்கள அதிகாரிகள் தடுத்தனர். இதேவேளை இவ்வாறு தடுக்கப்பட்டிருந்த 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் அவர்களை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அதன்போது அவர்களில் 6 உடலினுள் தங்கக்கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. குறித்த 6 தமது காவலில் எடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் ஏனைய 20 விசாரணைகளின் பின்னர் விடுவித்தனர். இது தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் 10 உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் 18 இடம்பெற்ற தெல்லிப்பிளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பிலான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அர்ச்சுனாவின் 10 உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் காலை 10 அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனியாக காரில் சென்ற அர்ச்சனா ராமநாதன் பதாகையை கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்துச் சென்றார். முன்னாள் பிரதி அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் அரங்கேறிய 5 வெவ்வேறான படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், ராசிக் முகமட் பைஸ் மற்றும் ஹமீத் லெபே முகமட் ஆகியோரே புலனாய்வு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 2008 காலப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் படுகொலைகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே மட்டக்களப்பு நீதவான் அண்ணாதுரை தர்சினி முன்னிலையில் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள அறிக்கையின்படி வெவ்வேறு இடங்களில் T56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட பல கொடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறித்து இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 2008 ஜனவரி 9 முருகன் கோவிலை ஒட்டியுள்ள விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இருவர் T56 துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் 2008 மே 22 காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. அத்துடன் பவுனதீவு போலீஸ் அதிகார எல்லைக்குட்பட்ட கொத்தியாப்பல பகுதியில் வசித்து வந்த அழகத்துறை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுத குழு ஒன்றால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தல் உட்பட்ட மனித கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பல பாதுகாப்புக்கு மத்தியில் திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களை எதிர்வரும் 30 வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் வசில் ராஜபக்சவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தளை எளியகந்த வீதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் வசில் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 22 பசில் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. குறித்த தினத்தில் பசில் ராஜபக்ச சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா, முன்னாள் அமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சந்தேக நபரின் ஆரோக்கிய நிலையை கருத்தில் கொண்டு பிடியாணை மீளப்பெறுமாறு கோரி சட்டத்தரணிகளால் 19 நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பசில் ராஜபக்ச தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வருவதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவ்வாறு பிடியாணை மீளப்பெற முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட பிடியங்களை பரிசீலித்த மாத்தறை பிரதம நீதவான் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை அவ்வாறே நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டார். பன்னியில் இறுதிப் போரில் மக்களுடன் இறுதி வரை நின்று பணியாற்றிய வைத்தியர் பரதராஜா கடுமையான உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புலம்பெயர்ந்து கனடாவின் டொரண்டோவில் வசித்து வரும் வைத்தியர் பரதராஜா சில நாட்களுக்கு முன்னர் கடுமையான இருதய பிரச்சினைக்கு உள்ளாகியுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை காப்பாற்றும் முயற்சியில் வைத்தியர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தன்னுடைய கணவர் கடுமையான இருதய பிரச்சனையால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்காக பிரார்த்திக்குமாறும் அவருடைய மனைவி முகநூல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இறுதிப் போரில் வாகரையிலும் பின்னர் வன்னியிலும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய வைத்தியர் வரதராஜா மே 15 முள்ளிவாய்க்கால் கிழக்கில் தாக்குதல் சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்திருந்தார். பின்னர் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது காயமடைந்த நிலையிலேயே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் விடுதலையாகி புலம்பெயர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ மாளிகைக்கு முன்பாக வெள்ளிக்கிழமையும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பாரம்பரிய குடியிருப்புகளையும் வாழ்வாதார காணிகளையும் தமக்கு உடனே திருப்பித் தர வேண்டும் என வலியுறுத்தியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் பொதுமக்களுடன் இணைந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். இலங்கையின் முன்னாள் அதிபர் கோதபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மத்திய குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார். ஒரே நேரத்தில் 2 சம்பளங்கள் பெற்ற குற்றச்சாட்டின் பெயரிலேயே கோதபாயவின் முன்னாள் தனிச் செயலாளர் சுகீஸ்வர பண்டார் கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் இளங்கீரன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
2: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியில். இனி வர இருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். லஞ்ச புகாரை விசாரிக்க சென்று லஞ்சம் கேட்ட இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட டிஎஸ்பியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு புகார் சென்றதுடன் அதன் இன்ஸ்பெக்டர் விமலா இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளார். திமுக விட்டு சென்ற கடனை காரணம் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் விஜய் ஏதேனும் சமரசம் செய்ய முயன்றால் அதை பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ள சூரிய சக்தி காற்றாலை மின் நிலையங்களில் உற்பத்தி தொடங்க அனுமதி அளிக்காமல் மாதக்கணக்கில் மின்வாரியம் முடக்கி வைத்துள்ளது. அத்திட்டங்களில் முதலீடு செய்திருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதுடன் மின் பற்றாக்குறை ஏற்பட்டு மின் தடை செய்யப்படும் நிலையும் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் சூரிய சக்தி காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை தனியார் நிறுவனங்கள் அமைத்து வருகின்றன. ஏராளமாக செலவு செய்ய முதலீட்டாளர்கள் சூரிய சக்தி காற்றாலை மின் நிலையங்களை அமைத்து வருகின்றனர். மத்திய அரசு சூரிய சக்தி மின்சாதன உற்பத்தியை ஊக்குவிக்க இம்மாதம் 1 முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சோலார் செல் சோலார் பேனல் பயன்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே பணிகளை தொடங்கியுள்ளது. இதில் விலக்கு அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே தமிழகத்தில் பலருக்கும் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகளை முடுக்கிவிட்டனர். தற்போது 736.50 மெகாவாட் திறனில் 226 நிறுவனங்களும் 400 மெகாவாட் திறனில் 4 நிறுவனங்களும் காற்றாலை மின் நிலையங்களை அமைத்து தயார் நிலையில் வைத்துள்ளன. காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு அனைத்து அனுமதிகளும் அளித்த நிலையில் இத்திட்டத்தை கைவிட்டால் ஒசூர் மற்றும் ராமேஸ்வரத்தில் 2 விமான நிலையம் அமைக்க மத்திய அரசின் அனுமதி கிடைப்பது கேள்விக்குறியாகும் என தொழில்துறை அதிகாரிகள் கவலை அடைந்துள்ளனர். ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் தற்போது வசூலிக்கப்படும் அபராதம் 250 ரூபாய் ஜூலை 1 முதல் 500 ரூபாயாக உயர்த்தி வசூலிக்கப்படும். நாடு முழுவதும் 13,000 பணியாளர்கள் ரயில்களில் தினமும் 2.50 கோடிக்கு அதிகமானோர் பயணம் செய்கின்றனர். ரயிலில் உயரிய டிக்கெட் இல்லாமல் பணிப்போர் மீது ரயில்வே சட்டம் 1989 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. தற்போது இந்த தொகையை உயர்த்தி ரயில்வே புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எங்கள் அதிகார வரம்பிற்குள் அணையை கட்டுகிறோம், மேகதாது திட்டத்திற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு ஆணைய தலைவராக சீமா அகர்வால், சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சந்தீப் மிட்டல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை திமுக அரசு உருவாக்கியது. அதன் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவாலை நியமித்திருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அப்பதவியிலிருந்து சங்கர் ஜிவால் சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ளார். மேலும் திமுக அரசால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரும் ராஜினாமா செய்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி அவரது பணியை பாராட்டியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். துணிச்சல், எளிமை, பணிவு மற்றும் பொதுச்சேவையில் தாராள அர்ப்பணிப்பும் ஆகியவற்றை கொண்ட அவரது பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகிறது. பொதுவாழ்வில் பல ஆண்டுகளாக அவர் நாட்டிற்கு சிறப்பான சேவையாற்றியுள்ளார். சிறப்பாக பின்தங்கிய மக்கள் விளிம்பு நிலையில் மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டு வருகிறார். இந்தியாவின் வளர்ச்சிக்கான அவரது உறுதியான அர்ப்பணிப்பும் மிகவும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்பதை தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநில கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வழிபாட்டு கூட்டங்களில் தேசிய கீதத்துடன் சேர்த்து காயத்ரி மந்திரமும் மற்றும் பிற இந்து மத பிரார்த்தனைகளையும் தினமும் கட்டாயம் பாடும் நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்தது. ஒடிசாவில் சூரிய சக்தி வாயிலாக பெறப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி இங்குள்ள 3,000 குடும்பத்தினர் கடந்த மாதம் 0 மின்சார கட்டணத்தை பெற்றுள்ளனர். பிரதமர் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் வாயிலாக இதுகுறித்து சாத்தியமான நிலையிலும் மேலும் பலர் சூரிய சக்தி மாற முடிவு செய்துள்ளனர். நாட்டில் சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் வீடுகளின் கூரையில் சோலார் பேனல்கள் எனப்படும் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்த மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது. நீட் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படும் டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை மேற்கு வங்கம் செல்கிறார். இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
3: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
4: 3MDR ஸ்பான்சர்.
2: சங்கநாதம் நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா பாலகிருஷ்ணன். என்ன நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளாஸ்டிக் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை எப்படி உருவாக்கலாம்ங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, ஓவர்லி கெமிக்கலைஸ்ட் ப்ராடக்ட்ஸை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான பொருட்களாகட்டும், வித்தியாசமான விஷயங்கள், வித்தியாசமான திங்ஸ், நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் எது சரியான விஷயங்கள் இருக்குது, எது தப்பான விஷயங்கள் இருக்குங்கிறதும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய இன்புட்ஸும் நமக்கு தேவை. உங்களுக்கு இதை பற்றின அபிப்பிராயங்கள் என்ன, இன்னும் நீங்கள் மற்ற லிசனர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கனாலும் உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சங்கநாதம்க்கு ஷேர் பண்ணலாம். சங்கநாதமுடைய இமெயிலும் ஃபோன் நம்பரும் நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ளீஸ் உங்களோட சஜஷன்ஸை போ பண்ணுங்கள். அண்ட் இந்த வார நிகழ்ச்சியில் நான் கொண்டு வந்திருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ்வலாக சொல்லிட்டுருப்பேன், நம்மக்கிட்ட நம்ம எங்கே ரெஸ்டாரண்ட் போனாலும் சாப்பிட்டாலும் சரி, எங்கள் வீடுகளுக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ரிட்டனில் வரும்போது டேக்அவே பாக்ஸில் தான் நம்ம அந்த ஃபுட்டை கொண்டு வரோம். முக்கியமாக ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போதும் சரி, ஒரு டேக்அவே ஆர்டர் பண்ணும்போதும் அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நமக்கு டேக்அவே போட்டு கொடுக்குறாங்க. இப்போது அங்கங்கே ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கலாம் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ட்ரே இருக்கு இல்லையா, பிளாக் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு கொடுக்குறாங்க ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ஸோ முக்கியமாக ஹெவிலி டோட்டலி பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் தான். ஆனால் இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா எதனால் மேக் பண்ணப்படுதுன்னா கம்ப்ளீட்லி ரீசைக்கிள் தாங்க. பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நம்ம நிறைய டெலிவிஷன்ஸ், ரிமோட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து கம்ப்ளீட்லி ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணும்பொழுது இந்த பிளாக் பிளாஸ்டிக்கானது தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து ஃபுட்டில் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணும்பொழுது, அதாவது ஹாட்டான ஒரு பிரியாணி, ஹாட்டான ஒரு குழம்பு, ஹாட்டான ஒரு சாம்பார்லாம் ஊற்றி இதுல பேக் ஆகி வரும்பொழுது டைரக்டா இதுல இருந்து கெமிக்கல் லீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக்கியமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கினுடைய ரொம்ப கண்ணுக்கே தெரியாத பாகங்கள் வந்து இந்த நம்ம ஃபுட்டில் இந்த ஹீட்னால் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவுக்கூர்ந்து குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும், பொதுவாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, நமக்காக தானே எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர், 2 கண்டெய்னர் நம்ம காரில் தூக்கி போட்டுருங்க. எப்போவுமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் ஆகட்டும், லஞ்ச் பாக்ஸஸ் ஆகட்டும், கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான்டாக இருங்க ஒரு சில விஷயங்கள்லன்னு தான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் டேக்அவேஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க, திடீர்னு ஆர்டர் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு, நான் இப்போ எதில் வாங்கட்டும் அப்படின்னீங்கன்னா, சி இப்போ வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஆர்டர் பண்ணுற சூழ்நிலையில் நம்மளால் எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியலங்கிற சூழ்நிலையில் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் நம்ம டைரெக்டாக தான் போய் வாங்குகிறோம், ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், வாங்க போகிறோங்க போது நம்ம வீட்டில் இருக்க வெசல்ஸையே அழகாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் தாராளமாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அது போக அதே வெசல்ஸில் நம்ம ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய வீட்டில் உங்கள் உறவினர்கள் ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கக்கூடியது டேக்அவே கண்டெய்னர்ஸ் பற்றி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வரும்பொழுது தயவுசெய்து இதை மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டெய்னர்ஸால் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே வேண்டாம். முக்கியமாக பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸிகேட்டட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பயோடிகிரேடபிளான ப்ராடக்ட்ஸும் இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இதே போன்று இன்னொரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
5: பிரபல தமிழ் வைத்தியர் கலாநிதி செல்வி மணி வழங்கும் உடல்நலவியல் கேட்கலாம்.
6: சங்கநாதன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். பிரிஸ்பெயினிலிருந்து தமிழ் மருத்துவர் செல்வி மணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக யோகா தினமாக கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, யோக மருத்துவம் உலகின் பல்வேறு இடங்களில் மிகச்சிறந்த பலனை தருது. அது எந்த மாதிரியான பலன்களை தருது, அது எதனால், யோகம்னா என்ன, அந்த எந்த மொழியிலிருந்து இந்த வார்த்தை வந்து பிறந்தது, அது எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த யோகம் என்பது வந்து ஓகம் என சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை. ஓகம் எப்படின்னா என்னென்னா, தமிழில் ஒன்றிணைதல், அதாவது மனமும் உடலும் ஒன்றிணைதல் தான் வந்து ஓகம். அதனால தான் இதை சித்தர்கள் ஓகக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓகக்கலை தான் வந்து மருவி சமஸ்கிருதத்தோடு கலந்து இது யோகமாக மாறிவிட்டது நாளடைவில். ஸோ நம்ம எல்லோரும் பெருமைப்படணும். உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு யோகா தினம் நம்மளுடைய தமிழ் வார்த்தையிலேருந்து வந்தது. தமிழ் சித்தர்கள் வந்து கற்றுக் கொடுத்த உலகத்துக்கு அளித்த கொடை, அவங்க கற்றுக் கொடுத்த கலை தான் வந்து உலகமெல்லாம் பரவியிருக்கு. சரி, யோகம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். நம்ம நாடியே சொன்ன மாதிரி மனமும் உடலும் வந்து ஒரே ஃப்ரீக்குவென்சியில் நமக்கு வேலை செய்யணும். ரெண்டும் வெவ்வேறு ஃப்ரீக்குவென்சியில் வேலை செய்யும் போது மன அழுத்தம் அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாகும் போது எல்லா விதமான நோய்களையும் அது வந்து கொண்டு வரும். அதனால தான் ஒன்றிணைந்த ஒரு கலையை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி செய்யணும் யோகம், யோகா யாரெல்லாம் செய்யலான்னா, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் செய்யலாம். ஆனால் அந்த யோகம் வந்து தெரப்பட்டிக் யோகமாக இருக்கணும், அதாவது மருத்துவம் சார்ந்த யோகக்கலையாக இருக்கணும். இப்போது அதுதான் முன்னாடியே சொன்னேன் நான், சரியான முறையில் இந்த பயிற்சியை செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். அப்போது உங்களுக்கு வயதானவர்களாக இருக்கீங்களா, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா, அப்போ சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய சில யோக பயிற்சிகள் இருக்குது. சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் அந்த நேச்சுரலாக இன்சுலினை தூண்டக்கூடிய சில பயிற்சி முறைகள் இருக்குது, எளிய பயிற்சி முறைகள், அப்புறம் மூச்சு பயிற்சிகள். இதையெல்லாம் இவங்க தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு மனமும் சாந்தி அடையும், அதே நேரத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறையும். இது எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அவங்க என்ன மாதிரியெல்லாம் செய்யலாம், சில எளிய மூச்சு பயிற்சி, சில எளிய யோக பயிற்சி, இந்த வயதானவர்களுக்கு தகுந்த மாதிரியான எளிய பயிற்சிகள்லாம் இருக்குது. அப்போ மருத்துவமும் பயின்று யோகக்கலையும் பயின்ற ஒருத்தவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அந்த நோயிலிருந்து உங்களை வெளிவருவதற்கு இது உதவும். அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், எளிய உடற்பயிற்சிகள், அதே போல் இந்த பிராணாயாமா என்ன சொல்லப்படுது, பிராணாயாமம்னு தமிழில் சொல்லுவோம், அந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது அவங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அந்த மனசு வந்து ஒரு மூளையினுடைய பயிற்சி தன்மையை அதிகரித்து அதன் காரணமாக அவங்க நல்லா படிப்பதற்கான ஒரு அறிவை கொடுக்கும் இந்த யோக பயிற்சிகள். இது மாதிரி வயதிற்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு உள்ள நோய்க்கு தகுந்த மாதிரி இந்த சில யோக பயிற்சிகள் இருக்குது. அவையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டு வரணும். இப்போது எல்லாரும் செய்யக்கூடிய காமனான யோகா வந்து நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒத்து வருதான்னு பார்த்து அதுபடி நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளணும். காமனாக செய்யக்கூடிய யோகா எல்லாருக்கும் ஒத்து வராது. அதனால் நீங்கள் தனியாக உங்களுக்கு தேவையான பயிற்சிகள், உங்கள் உடலுக்கு தேவையான, மனதிற்கு தேவையான பயிற்சிகளை சரியான நபர்கிட்ட நீங்கள் கற்றுக்கும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும். சரி, இப்போது உடலில் வந்து நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றது மன அழுத்தம்தான். அப்போ மன அழுத்தத்தோட வேறு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குது இந்த நோய் உடலில் உருவாகுவதற்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அடுத்தது லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது தேவையான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, அடுத்ததாக வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஸோ இவையெல்லாம் தான் வந்து சேர்ந்தது. அது அடுத்ததாக மன அழுத்தம். இந்த நான்கு காரணங்களும், மிக முக்கியமான காரணங்கள் நம்மளுடைய உடம்பில் நோய் உண்டாகிறதுக்கு. அப்போது இந்த நோயை நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம், அப்போ ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அதுக்காக மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், அது நிரந்தர தீர்வை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். நோயினுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செய்தாவே நம்மளுடைய நோய் தீர்ந்துடும். அப்போ உணவு முறை தான் உங்களுடைய நோய்க்கான காரணமா, அப்போ இந்த உணவு முறையை மாற்றி அமைச்சிடணும். அடுத்து தேவையான உடற்பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறீங்களா? அடுத்தது அதை வந்து நம்ம சரி செய்யணும். அடுத்தது மன அழுத்தம். அப்போ மன அழுத்தத்தை எப்படி தான் குறைக்கிறது? இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம், இந்த மன அழுத்தத்தினால நிறைய பேர் தற்கொலை செய்துக்கிறாங்க, சில பேர் வந்து இந்த மனப்பிரழ்ச்சி நோயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அன்கன்ட்ரோலபிள் எமோஷன், அந்த டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளாக உருவாகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான மன அழுத்தம் அதிகமாகுது, அதாவது அன்கன்ட்ரோலபிள் எமோஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நம்ம உடலில் வெப்பநிலை அதிகமாகும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகும், ஸ்வெட்டிங் அதிகமாகும், அடுத்தது பால்பிட்டேஷன், நெஞ்சில் ஒரு படபடப்பு உண்டாகும். ஸோ இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இத்தனை பிரச்சனையும் உண்டாகுது இல்லையா. இதெல்லாம் இந்த அன்கன்ட்ரோலபிள் எமோஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டே வரும்போது அது வீக்கர் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து போய் அஃபெக்ட் பண்ணும். உங்களுடைய உடலில் எந்த பகுதி வந்து ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கோ அந்த பகுதியை போய் அஃபெக்ட் பண்ணும். அதன் காரணமாக தான் ஒவ்வொருவருக்கும் இப்போ மன அழுத்தம் உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நோய் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோயால் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு யோக மருத்துவம் மிகச்சிறந்தது. யோகம்னாவே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம், உடற்பயிற்சி, அது ஒரு வகையான உடற்பயிற்சி, இந்த விதமான அசைவுகள்லாம் செய்வது தான் வந்து யோகம் நினச்சிட்ருக்கோம், கிடையாது. யோக மருத்துவத்தில் உடற்பயிற்சியோடு சேர்த்து மனதிற்கும் பயிற்சி உண்டு. அந்த மனதிற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது மூச்சை வந்து சரியான விகிதத்தில் வந்து நம்ம கலந்து நம்ம மூளைக்கு அனுப்புது. அதனால தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, கலையினாலும் போகிறத எட்டில் சேரு, கபடமற்ற தேகமடா கண்டு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எட்டில் சேரு, மூச்சை எட்டில் சேருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வலது நாசியில் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இடது பக்க மூளைக்கும், இடது நாசியில் நம்ம உள்ளிருக்கக்கூடிய சுவாசம் வந்து வலது மூளைக்கும் வந்து செல்லுது. இந்த மாதிரி எட்டு என்ற ஷேப்பில் தான் வந்து நம்மளுடைய மூச்சினுடைய ஓட்டம் இருக்கு. அப்போ அந்த மூச்சின் ஓட்டத்தை சீராக நாம் பயிற்சி கொடுத்து சரி செய்யும் பொழுது உடலில் எந்த ஒரு நோயும் இருக்காது அப்படின் தான் இதோட அர்த்தம். இப்போது என்னெல்லாம் செய்யலாம்? இப்போ இந்த மன அழுத்தம் சொல்லலையா, மன அழுத்தத்தை மூச்சு பயிற்சியினால் நம்ம சரி செய்து நம்ம எந்த விதமான பிரச்சனையிலேருந்து வெளிவரலான்னு சொன்னலையா. அப்போ எந்த மாதிரியாக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய இருக்குது. இந்த பிராணாயாமம்ன்றது என்னென்னா, க்ளீனிங், உங்களுடைய மூச்சு ஓட்டத்தை வந்து சுத்தம் செய்கிறது, அப்புறம் மூச்சை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக வேறு என்ன விதமான பலன்கள்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவிங் கண்ட்ரோல் ஓவர் த மைண்ட், அப்போ உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்து இந்த பிராணாயாம பயிற்சி. அப்போது மனதை அலைப்பாய விடாமல், மனதை வந்து மன அழுத்தத்திற்கு கொண்டு போக விடாமல் செய்யக்கூடியது தான் இந்த மூச்சு பயிற்சி. அப்போது மூச்சு பயிற்சி உங்களுடைய மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது புதுப்பிச்சுட்டே இருக்கும். ஸோ புதுவிதமான எண்ணங்கள் உருவாக நம்மளுடைய பழைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும் இல்லையா. அப்போ அந்த தேவையில்லாத எண்ணங்கள் மறைந்து போகும்பொழுதே வந்து நமக்கு மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது இது உங்களுக்கு தெரிந்த நபரிடம் இந்த மூச்சு பயிற்சியை கற்றுக்கொண்டு நீங்கள் இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய உடலிலும் சரி உங்களோட மனதிலும் சரி நல்ல வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். அப்போது இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதில் 4 காரணங்கள் சொன்னேன் இல்லையா, உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து அடுத்தது சத்தாக மாறி அதன் பிறகு சரியான முறையில் வெளியேறவும் செய்யணும், மலச்சிக்கல் இல்லாமல். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல உணவு, அதாவது நார் சத்துள்ள உணவுகளாக இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் அது அப்படியே வெளியேறிவிடும். அப்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது எளிதில் செரிக்காத உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது மலச்சிக்கலை உண்டாக்கி அதன் காரணமாக நமக்கு நோயை கொண்டு வரும். அதனால் உணவு ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், அதாவது ஒரு குறு நடை, காலையில் ஒரு அரை மணி நேரம் குறு நடை, அதே மாதிரி மாலையில் ஒரு அரை மணி நேரம் குறு நடை. எல்லா வயதினரும், சிறியவர் பிள்ளைகள்லேருந்து பெரியவர்களதும் இந்த பழக்கத்தை வந்து சரியாக செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு நோயானது மிகப்பெரிய அளவில் நம்மை தாக்காது. ஸோ இந்த மாதிரியாக மூச்சு பயிற்சி, யோக மருத்துவம் இதை பற்றின ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால், யாருக்கும் இந்த மூச்சு பயிற்சியினுடைய வகைகள், அதை எப்படியெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய எண் 0412618953 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக நல்ல உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துக்கள். தமிழை வணங்குவோம், தமிழ் மருத்துவத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.

0: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு 4 வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
1: 3MDR ஸ்பான்சர்.

இத்துடன் இவ்வார நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரம்.